தட் வாஸ் சாருமதி ராமச்சந்திரன் ரெண்டரிங் தி புரந்தரதாசார் காம்போசிஷன் நாராயண நின்ன இன் ராகம் சுத்த தன்யாசி செட் டு கண்டச்சாப்பு தாளம் ஃப்ரம் தி ஆல்பம் கர்நாடிக் கிளாசிக்கல் வோக்கல் ஷீ இஸ் அக்கம்பனிட் பை

மந்திரம் கற்போம், வினை தந்திரம் கற்போம், வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம், காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொள்ளருளை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழிலனைத்தும் உவந்து செய்வோம்.

0: நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி வந்து நண்பர் ஒருவர் நிலையத்தில் வந்து கலந்து கொள்வதால் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வர இருக்கிறது. அது வந்து நண்பர் சபா அவர்கள். வணக்கம் சபா.
1: வணக்கம் சங்கர், வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க. நம்ம ஒரு குறுகிய காலத்தில் இப்போ வரும்போது ஒரு வாகனத்தில் பேசும்போது கூட உங்களுடைய பயணம் குறித்து உங்களுடைய ஆர்வம் குறித்தும் சிலது பேசிட்டு வந்தோம். அதை வந்து நீங்கள் நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்களை பற்றின ஒரு சிறு அறிமுகத்தோட நான் பின்னாடி உங்களுடைய ஆர்வத்தை பற்றி நான் கேட்குறேன். ஆனால் முதல்ல உங்களோட அறிமுகம் முதல்ல நேயர்களுக்கு.
1: ஓகே, என் பேர் சபாபதி. நான் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே வந்து 21 வருடங்கள் ஆச்சு. நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு இடத்துல. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த போட்டி விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஆர்வங்கள் அதிகம். இங்கே வேலை நேரத்தை தவிர வந்து பார்த்திங்கனாக்கா எப்பயுமே வார கடைசியில் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு தொடர்ச்சியாக நம்ம விளையாடிகிட்டே தான் இருப்போம் நம்ம இங்கே உள்ள மக்கள் கூட.
0: சரி சரி. இப்போ உங்களுடைய ஆர்வம் வந்து பகுதினாவது வேலை ஒன்று இருக்குது, அது போக கிடைக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் விளையாட்டு சார்ந்து இருக்கு. அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே? ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாக்கு எந்த வருஷம் வந்தேன்னு
1: சொன்னீங்க? 2005 வருடத்தில் வந்தேன் நான்.
0: நேராக பிரிஸ்பேன்.
1: முதல்ல வந்து அடிலேடில் வந்து ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே வேலை சரியாக அமையாதனால 2006 வந்து பிரிஸ்பேனுக்கு குடிபெயர்ந்து வந்தேன் நான்.
0: அப்போது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த ஆர்வம் உண்டா?
1: எப்பயுமே சின்ன வயசுலேருந்து வந்து ஊரில் இருக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப தூரம் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தூரம் வந்து சைக்கிளில் போகிறது பிடிக்கும், பைக்கில் போகிறது பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மாறி மாறி ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் நான். இங்கே வந்து பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவில் வந்து இன்னும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்தியாவை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதனால் இங்கே கிடைக்கிற வாய்ப்புகள் எதுவும் தவறி விடக்கூடாதுன்றதில் வந்து நான் ரொம்ப குறிப்பாக இருப்பேன் நான்.
0: உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த மாதிரியான புரிந்துணர்வு, விழிப்புணர்வுன்னு சொல்லலாம், பட் புரிந்துணர்வு ஏன் சொல்கிறேன், இது உங்களுக்கு இங்கே வந்துதான் வந்ததா இல்லை சின்ன வயசுலேருந்தே உண்டான்னு தெரிஞ்சு?
1: சின்ன வயசுலேருந்து எனக்கு உண்டு. ஆனால் இங்கே அதுக்கப்புறமா இங்கே அனுபவம் மூலிமா வந்து ஒரு இடத்துலையும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எதையும் தவற விடாமல் நான் எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வரேன் நான்.
0: மகிழ்ச்சி. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்து இருக்கும் போது உங்களுக்கான வாய்ப்புகளை தவற விடக்கூடாதுன்னு நினச்சேன்னு சொல்கிறீங்க. எப்பயுமே இந்த ஒத்த சிந்தனை உடைய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், லைக் மைண்டட் பீப்புள். அது மாதிரி உங்களைப் போலவே இங்கே இருக்கிற வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் இல்லை விளையாட்டில் தன்னை ஈடுபடுத்திக்கிற நண்பர்கள் நீங்கள் சந்திச்சிங்களா இங்கே?
1: இப்போ எப்படி நம்ம அதை முத முத ஆரம்பித்தோம்னாக்கா நாங்கள் ஒரு 6 சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தோம். 5 வேலை நாளை தவிர வாரக்கடைசியில் சனி
0: ஞாயிறு எங்களுக்கு
1: திருமணத்துக்கு முன்னாடி அந்த நாட்களில் வந்து ரொம்ப ஒரு நல்லபடியாக நம்ம செலவிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தோம். கிரிக்கெட் நம்ம எப்பயுமே தொடர்ச்சியாக விளையாடுவோம். அது ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு, திருமணம் ஆன பிறகு மனைவி குழந்தை வந்த பிறகு என்னால் கிரிக்கெட் விளையாட முடியல. ஏன்னா அதுக்கு ஒரு நாள் முழுசாக தேவைப்பட்டுச்சு. அதனால் அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா பேட்மிண்டன் ஆரம்பித்தேன். வாரம் ஒரு நாள் வந்து சனிக்கிழமை விளையாடுவோம் நாங்கள் தொடர்ச்சியாக.
0: இது எப்போ இருந்து விளையாண்டுருக்கிறீங்க?
1: இது வந்து 2007 விளையாடிட்டு இருக்கேன்.
0: அருமை, வாழ்த்துக்கள் அதுக்கு.
1: ஆமாம், அது தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது. அப்புறமா வந்து இவ்வளோ நாள் நம்ம விளையாடிட்டு இருக்கோமே நம்மக்குள்ளேயே ஏன் வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முறை பேச்சு வந்தது. அதுக்கப்புறமா ஒரு டோர்னமெண்ட்டு வச்சாங்க. முன்னாடி வந்து ஒரு 2-3 டோர்னமெண்ட்டில் வந்து நான் முன்னாடி அதாவது 1-2 போயிடுவேன்.
0: அந்த அளவுக்கு
1: இந்த விளையாட்டோட அந்த தீவிரம் இல்லை. அதுக்கப்புறம் 4th முறையெல்லாம் விளையாடும் போது ஒரு முறை வந்து ரன்னர் அப் வரைக்கும் போனேன். அதுக்கு அடுத்த முறை வந்து கப்பு வின் பண்ணிட்டே வந்தேன். எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. அது மாதிரி இந்த பேட்மிண்டன் அது அதே நேரத்தில் வந்து ஸ்குவாஷும் விளையாடிட்டு இருந்தேன். ஸ்குவாஷ் பேட்மிண்டன் ரெண்டுமே வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு விளையாட்டு. நீங்கள் குளிர்காலத்தில் கூட அவ்வளோ வேலையை வந்து
0: கேள்வி ஸ்குவாஷ்னு சொல்லும் போது இரண்டுமே வந்து உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படுற மாதிரியான விளையாட்டு.
1: கண்டிப்பா,
0: இதுக்காகவே விரும்பி தேர்ந்தெடுத்தீங்களா?
1: இதுக்காகவே விரும்பி தேர்ந்தெடுத்தேன்.
0: சரி,
1: இன்னொன்று என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னக்கா, என்னோட உடம்பு வந்து டயர்டு ஆகலை அப்படின்னாக்கா எனக்கு ராத்திரி சரியாக தூக்கம் வராது. அதனால வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலை நாட்கள்லயே தான் இந்த சாயந்தர நேரங்களில் நாங்கள் விளையாடுவோம் பேட்மிண்டன்.
0: வார
1: நாட்கள்லயே 1-2 அப்படி விளையாடுவேன்.
0: சரி,
1: அது விளையாடிட்டு வரும்போது அப்போதான் வந்து உடம்புக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமா தான் ஒழுங்காக தூங்க முடியும் அந்த மாதிரி. ஏன்னா என் உடம்புல வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து
0: சில வீடுகளில் சின்ன குழந்தைங்க தானே செய்வாங்க, அது ஆற்றல் ரொம்ப இருந்துச்சுன்னா ராத்திரி தூங்க மாட்டாங்க, நல்லா விளையாட விட்டு தூங்க வைப்பாங்க. உங்களுக்கே பண்ணிக்கிறீங்க, நல்லதுதான்.
1: அதுதான் அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் என்னோட பயணம் இங்கே ஆஸ்திரேலியாவில்.
0: பேட்மிண்டன் அது தவிர வேற எதுல உங்களுக்கு ஆர்வம்? நிறைய சொன்னீங்க என்கிட்ட பேசும்போது, ஆனா ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம மேற்கொண்டு பேசுவோம்.
1: கண்டிப்பா.

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி திரு சபா அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம்.
1: அது போவோம். அதுக்கப்புறமா டென்னிஸும் விளையாடுவேன் சில நேரத்துல. அதுக்கப்புறமா வந்து இது மோட்டர் பைக் ரைடிங் சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி குழு இருக்கு. அது சில நாட்களில் வந்து அந்த குழுவோட சேர்ந்து ஒரு நாள் காலையில் கிளம்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வருவோம். எனக்கு ஒரு அனுபவம் இங்கேருந்து பண்டபர்க் வரைக்கும் ஒரே நாளில் காலையில் கிளம்பி சாயந்தரம் திரும்பி வந்தோம். அது ஒரு நாள் மட்டுமே 1000 கிலோமீட்டர் போயிட்டு வந்தது. அது ஒரு அனுபவம் இருக்குது. அது ஒரு நல்ல அனுபவம் எனக்கு. ஆமாம், அந்த மாதிரி நிறைய இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களோ, ஆஸ்திரேலியா வந்து நிறைய வாய்ப்புகள் உள்ள ஒரு இடம், அது அவங்கவுங்க தேர்ந்தெடுத்து அவங்கவுங்க அனுபவிக்கிறத பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
0: நிறைய வாய்ப்புகள்னா வந்து வேலை வாய்ப்புகள் கிடையாது, அலுவலகம் தாண்டி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கூடிய வாய்ப்புகள்.
1: ஆமா, கண்டிப்பா.
0: அபார்ட் ஃப்ரம் ஒர்க் லைஃப், ஒரு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கணும்ல, அகம் சார்ந்த ஒரு வளர்ச்சிக்கு, கலை அல்லது இலக்கியம், விளையாட்டு, அது மாதிரி தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான அதிக வாய்ப்புடைய நாடு ஆஸ்திரேலியா.
1: கண்டிப்பாக.
0: அந்த என்னென்ன பயன்படுத்திக்கணும்,
1: திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாருமே வேலை செய்கிறோம் நம்ம. அது வந்து பொதுவாக எல்லாரும் இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இங்கே ஆஸ்திரேலியாவில் உள்ள அவங்களோட வாழ்க்கை முறையை, அதாவது இவங்க இங்கே பிறந்து வளர்றாங்கல்ல, அவங்களோட வாழ்க்கை முறையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை நாட்களை தவிர மற்ற நாட்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பொது விஷயங்களில் வந்து நேரத்தை கழித்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. அதே மாதிரி வேலை வேலைன்னு இருக்கிறவங்க வந்து ஒரு நேரத்தில் போய் அவங்க வந்து உடஞ்சி போய் உட்கார்றதுக்கெல்லாம் இது வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே வந்து நம்ம ரெண்டுமே வந்து பேலன்ஸாக கொண்டு போகணுன்னாக்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், வேலையும் வந்து தொடர்ச்சியாக நல்லபடியாக போகும்.
0: சரி, இது தவிர வேற என்ன விளையாட்டுல ஆர்வம்?
1: இப்போ குடும்ப சூழ்நிலை மூலமா கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுனாக்கா என்னால் பேட்மிண்டன்லாம் விளையாட முடியல, அதெல்லாம் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறமா வேறு எதுவுமே செய்ய முடியலையேன்னு கொஞ்ச நாள் காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரியே நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் ஓடுறது நடக்கிறது அந்த மாதிரி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு செயல் செய்யக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். முதல்ல சாதாரணமாக போனேனாக்கா ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி நடந்துட்டு வருவேன். அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நடந்து நடந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறமா சரி ஏன் ஓடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா
0: எப்போ ஆரம்பிச்சது, எந்த ஆண்டு,
1: இதெல்லாம் தோராயமாக 1 வருஷம் முன்னாடி தான் நான் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சேன். ஓடுறதுக்கு ஆரம்பிச்சேன்.
0: 5 கிலோமீட்டர் ஓடினான்னு வச்சது எப்போ?
1: அது போன வருஷம் தான். முத திடீர்னு ஒரு நாள் எனக்கு காலையில தோணுச்சு, எல்லாரும் பார்க் ரன் சொல்றாங்களே அது எப்படி,
0: ஒரு உந்துதல் காரணம் ஏதாவது இருக்கா, திடீர்னு எப்படி உங்களுக்கு ஓடணும்னு தோணி?
1: என்னோட நண்பர்கள் வந்து யுகேஷ் இங்க நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், அவர் தான் வந்து என்ன பார்க் ரன் போலாம் வான்னு அடிக்கடி என்ன கூப்பிடுவாரு. ஆனா வந்து அது என்னன்னு எனக்கு தெரியாததுனால நான் ஆர்வம் காட்டல. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நம்மளே போய் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தோணுச்சு, ஒரு நாளைக்கு நான் போயிட்டு பார்க் ரன் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனேன். அங்கே போனபோது கேட்டாங்க, இதுதான் முத முறை நான் ஓடுறேன், எனக்கு இது வரைக்கும் ஓடி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இல்லை நீ எதுவும் பயப்பட வேண்டாம், நீ போ, உனக்கு இங்கே எல்லாமே சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க, உனக்கு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முத முறையே ஆரம்பிக்கும் போது 29 நிமிஷத்தில் நான் முடிச்சிட்டேன். நான் முடித்த பிறகு அவங்களே சொன்னாங்க, உன்னை பார்த்தாக்கணும் நீங்கள் முத முறை
0: 5 கிலோமீட்டர் பரவாயில்லையே,
1: 5 கிலோமீட்டர் முத முறை முடித்த மாதிரி தெரியல, நீ ரொம்ப வேகமாகவே ஓடின அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதிலிருந்து தான் என்னோட அந்த ஓடுறதோட அந்த பயணம் தொடங்குச்சு. அதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான். இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஓடுறதுனாக்கா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஓடுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து ஓடுறதுக்காகவே தனியாகவே ஒரு பாத்து போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து இயற்கை சூழலோட சுற்றி பசுமையாக, சில இடத்துல வந்து பிரிட்ஜ், சில இடத்துல வந்து கிரீக், அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதிலெல்லாம் ஓடும் போது நீங்கள் ஓடுறீங்கன்ற அந்த ஒரு நினைப்பே இல்லாமல் அந்த இயற்கையை ரசிச்சுட்டு சந்தோஷமாக, உங்களுக்கு இன்னும் இசையெல்லாம் பிடிக்கும்னாக்கா ஏதாவது பாட்டுகள் நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டே அப்படியே நீங்கள் போகலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடினாலும் உங்களுக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் வந்து தெரியவே தெரியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமும் வந்து ரொம்ப மேம்பட்டு வரும். ஏன்னா அந்த ஓடுறதுன்றது வந்து இருக்கிற உடற்பயிற்சிகள் இதுலேயே ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மூலிமா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த பலன் வந்து சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ பலன்கள் இருக்குது ஓடுறதுனால. அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அது தொடர்ச்சியாக பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் வந்து அந்த ஆரோக்கியம் மேம்பட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்.
0: கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னதில் எனக்கு இன்னும் ரெண்டு மூணு கேள்விகள் இருக்குது, ஆனால் ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம மேற்கொண்டு பேசுவோம்.
1: கண்டிப்பாக.

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி திரு சபா அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து உங்கள் உடல் சார்ந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு கவனம் ஒரு அக்கறை இருந்திருக்கு. நீங்கள் விளையாடுறீங்க, ஸ்குவாஷ் அல்லது பேட்மிண்டன் டென்னிஸ் மாதிரி விளையாடுறீங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து சரி நம்ம நடந்து பார்ப்போம், நடக்கலாம், ஓடி பார்க்கலாம்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கும் போது 5 கிலோமீட்டர் ஓடினீங்க. எனக்குமே அது ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு முதல் தடவை ஓடும் போது 5 கிலோமீட்டர் 29 நிமிடங்களில் முடிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல சாதனை தான். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணீங்க? இல்லை அந்த ஓட்டம் குறித்து இன்னும் நீங்கள் இது குறித்து நம்ம இன்னும் செய்யலாங்கிற ஆர்வம் உங்களுக்கு ஏன் வந்தது?
1: நான் இது ஓடுறதுக்கு ஆரம்பித்ததுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க தமிழில், டயபெட்டிக்கு. அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இருக்குது. அது வந்து ஒரு வருடமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி ஒரு நேரத்தில் வந்து நான் மருந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. நான் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ விளையாட்டில் ஆர்வம் இருந்து இவ்வளோ விளையாட்டுகள் நான் தொடர்ந்து விளையாடி நான் ஆக்டிவாக இருந்தும் கூட எனக்கு வந்து அந்த சர்க்கரை வியாதி வந்தது வந்து அது வந்து எங்கள் குடும்பத்து அப்பா அம்மாவுக்கு இருந்ததுனால எனக்கு வந்து
0: மரபு சார்ந்து
1: வந்தது. அது வந்து என்னால் தவிர்க்க முடியல. ஆனால் அது வந்து எப்படி நான் மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றி தான் நான் யோசித்தேன். அதனால தான் வந்து இந்த ஓடுறதுக்கும் முக்கியமான காரணம் அது வந்து ஓடி அந்த ஓட்டம் மூலியமாக நம்மளால் அந்த சர்க்கரை அளவை வந்து குறைச்சி.
0: அது உங்களுக்கு கண் கூட தெரிஞ்சுதா?
1: அது நான் அது வந்து அனுபவத்தில் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் ஆரம்பித்தேன். அதுவும் ஒரு காரணம்தான். அதே மாதிரி 5 கிலோமீட்டர் ஓடும் போதே வந்து கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் வந்து என்னை ரொம்ப ஊக்குவிச்சாங்க. அதில் ரொம்ப குறிப்பாக நான் சொல்லக்கூடிய பெயர் வந்து யுகேஷ், அப்புறம் என்னோட நண்பர் ஆனந்த், அப்புறம் தானா. இது நாங்கள் 4 பேர் தான் எப்பயுமே வந்து நிறைய ஒன்றா சேர்ந்து ஓடுவோம். அந்த 5 கிலோமீட்டர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் முத 10 கிலோமீட்டர் போகலான்றது அந்த ஒரு எண்ணம் வந்ததே வந்து இந்த 4 பேர் சேர்ந்த பிறகு தான். அப்புறம் அதே மாதிரி ஒரு முறை முயற்சி
0: கிலோமீட்டருக்கு ஓடுறதுக்கு எத்தனை நேரம் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா?
1: ஆ, ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக. முத முறை நாங்கள் 10 கிலோமீட்டர் ஓடணும்னு ஆரம்பித்தது வந்து இந்த கேங்குரு பாயிண்ட்டு பிரிஸ்பெயினில் தான் வந்து முயற்சி பண்ணோம். காலையில் ஒரு 5:30 எல்லோரும் இங்கே வந்தோம் காரில். வந்துட்டு இங்கே ஓடணும், இங்கே ஓட ஆரம்பிக்கும் போது இங்கே உள்ள இந்த இயற்கை சூழல்கள் இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. காலையில் அந்த ஒரு இருட்டான நேரத்தில் ஆரம்பித்தோம். அப்போ அந்த ஒளி வெளிச்சங்கள் அதெல்லாம்
0: வந்து உதயமாகுது, சூரியமும் உதயமாகுது.
1: அந்த சூரிய உதயத்தோடு அது அதே நேரத்தில் கொஞ்சம் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழையிலையும் அந்த சூரிய ஒளியிலையும் அந்த அது வந்து ஒரு நல்ல அனுபவம். ரொம்ப அழகான இடம் கூட இந்த பிரிஸ்பெயின். அதில் ஓடும் போது எங்களுக்கு கொஞ்சம் கூட சலிப்பே தெரியல. நாங்கள் 10 கிலோமீட்டர் ஓடணும்னு நினச்சி கடைசியில் 15 கிலோமீட்டர் ஓடிட்டோம்
0: அன்னைக்கு. பரவாயில்ல,
1: அது ஓடி முடித்த பிறகு தான் எங்களுக்கு எனக்கே வந்து இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை வந்துச்சு. சரி, இவ்வளோ தூரம் 5 கிலோமீட்டர் ஆரம்பித்து இவ்வளோ தூரம் 15 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ஓட முடியுதுனாக்கா நம்ம இதை இன்னும் கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம், நம்ம ஹாஃப் மேரத்தன் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசி முடிவெடுத்தோம். அதுக்கு வந்து யுகேஷும் வந்து ரொம்ப உதவியாக இருந்தாப்புல. அவர் தான் வந்து ஹாஃப் மேரத்தன் எப்படி போகணும், அவர் ஏற்கனவே அவருக்கு அனுபவம் உண்டு, ஒரு முறை போயிட்டு வந்ததில். அவரோட அனுபவம்லாம் எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. நம்ம எப்படி உடம்பை வந்து தயார்படுத்தணும், என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அது எல்லாமே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2 மாதங்கள் தொடர்ந்து அதெல்லாம் பின்பற்றிட்டு வந்தோம்.
0: ஆமாம். சரி, இந்த 10 கிலோமீட்டர் ஓடினதுக்கும் அப்புறம் நேராக ஹாஃப் மரத்தான இடையில உங்களுடைய அது அந்த வளர்ச்சி எப்படி?
1: அதுக்கப்புறம்
0: அதே சமயம் மன்னிக்கணும், அதே சமயம் உங்களுக்கு அந்த நோக்கம் நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், அதோட விளைவு உங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல, அதனால நீங்க வந்து.
1: ஆமாம் ஆமாம். அந்த மருந்து சாப்பிடும் போது எனக்கிட்ட நான் கண்டுபிடிச்ச ஒரு மாற்றம் என்னன்னாக்க உடல் இடை குறைவு. அதாவது என்னோடய இடை வந்து எப்பயுமே 70 இருக்கும், ஆனால் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 64 வரைக்கும் குறைஞ்சிடுச்சு. எனக்கு அது எனக்கு பிடிக்கல எனக்கு. சரி, அதனால் வந்து மருந்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓட்ட பற்றி ஓடுறது வந்து நம்ம தொடர்ச்சியாக செய்வோம். அதன் மூலிமா எப்படி எனக்கு என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு.
0: எப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி?
1: நானே தான் முடிவு பண்ணேன். இதனால் மருத்துவ ஆலோசனைகள்லாம் நான் எதுவும் கேட்கல. அதனால் சரியாக சரியா தப்பான்னு எனக்கு
0: தெரியல. இது கேட்கிற நேர்கள் வந்து அவங்க மருத்துவ ஆலோசனை பெறட்டும், ஏன்னா நீங்க அது ஓடி முடிஞ்சிருக்கு, நீங்க பண்ணிட்டீங்க, இது எல்லாராலையும் முடியுமான்னு எனக்கு தெரியாது.
1: ஆமா, ஆனா என்னென்ன ஒரு ஒருத்தர் உடம்பும் வேற மாதிரி, ஒரு ஒரு மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு மனிதர்களுக்கும் வந்து உடம்பு ஒரு ஒரு மாதிரி, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு தயாரிச்ச மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜா இத்தனை பேருக்கு இது வேலை செஞ்சது அப்படின்றது தான் அவங்க ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்களே ஒழிஞ்சு. இந்த மருந்து சாப்பிட்டா கண்டிப்பா சரியாயிடும்ன்ற அந்த
0: 100%
1: உறுதி கிடையவே கிடையாது, எதுலையுமே கிடையாது. அதே மாதிரி இதை நான் என் உடம்பு என்ன சொல்லுதுன்றதை கேட்டு எனக்கு எது சரி தப்புன்றத நானே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்து நானே இதை ஒரு முடிவெடுத்தேன். இது இதனால என்ன பலன்றது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நான் அப்படியே ஓடிட்டே இருந்தேன்.
0: இது வந்து ஒரு அனுபவ பகிர்வு தான், இது பரிந்துரை கிடையாது.
1: கண்டிப்பாக பரிந்துரை கிடையாது, இது என்னோட அனுபவத்தை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். இது சில பேருக்கு வந்து பயனாக இருந்துச்சுனாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: பெரும்பாலும் இது பயனாக இருக்கும் அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், ஏன்னா உடற்பயிற்சி செய்யும் போது இது பெரும்பாலும் நல்ல பயன் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் அது கண் கூட பார்த்தீங்க நல்லது, ஆனால் மற்றவங்க தயவுசெய்து மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அது உடல் எடை கணிசமாக குறையுதுங்கிறோன்னா நீங்கள் அதை கவனிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா மருந்தை நிறுத்திட்டு நீங்கள் இது ஆரம்பிக்கிறீங்க. இதில் உங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த விளைவு வந்தது அதில்?
1: முதல்ல எடுத்த உடனே நான் மருந்தை நிறுத்தலை. எதனால் உடைக்க குறையுதுன்றதை நான் கண்டுபிடிக்கணும்ட்டு நான் நிறைய முயற்சிகள் நான் செஞ்சு பார்த்தேன். அதாவது சாப்பாடு மாறிடுச்சா, இல்லை என்னோட செயல்கள் ஏதாவது மாறிடுச்சா, எதனால் குறையுது. இன்னொன்று, ஒரு முறை வந்து ரத்தமும் எடுத்து நான் எல்லாத்தையும் பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டேன், ஏன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து நானே வந்து கூகுளில் பார்க்கும்போது இந்த ஒரு மருந்து சாப்பிட்டாங்கன்னா உடல் இறை எடை குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பக்க விளைவுகள்ல அதுவும் ஒன்றுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இதனாலதான் ஆகுதுன்றத வந்து நானே புரிஞ்சுக்கிட்டேன். அது புரிஞ்சுக்கிட்ட பிறகு சரி ஓகே இதை நிறுத்திட்டு நம்ம இதை வேற எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து எனக்கு இந்த நடை ஓடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது.
0: அதுல இப்ப இந்த 10 கிலோமீட்டர் ஓடினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பரிசோதனை எடுத்து பார்த்தேன், அது வந்து எனக்கு மருந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு போயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல.
1: அது எப்படின்னாக்கா 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வாரம் ஒரு முறை வந்து நண்பர்கள் கூட சேர்ந்து 15 கிலோமீட்டர் வந்து சாதாரணமாக ஓடிட்டு வருவேன் நான். அது தவிர வந்து வார நாட்களில் செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமையில வந்து ஒரு 5 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி
0: தொடர்ச்சியா
1: வார நாட்கள்லயும்.
0: ஸோ இது இப்போ காலையிலயா மாலையா?
1: சில நேரத்தில் காலையில, சில நேரத்தில் மாலையில. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்தில் குறைஞ்சது நான் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஓடிப்பேன் எல்லாத்தையும். வாரத்தில் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு 10 கிலோமீட்டர் இல்லை 15 கிலோமீட்டர் நாங்கள் ஓடிட்டு வருவோம். அது நாங்கள் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இடத்த தேர்ந்தெடுப்போம், ஏன்னா ஒரு ஒரு இடமும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடம், ஒரு இயற்கை சூழலோட நல்ல அழகான இடங்கள்லாம் இருக்கு. ஒரு குளத்தை சுற்றி, ஒரு ஆற்றை சுற்றி, இல்லை அந்த பச்சை பசுமையோடு அந்த காட்டுக்குள்ளே ஓடிட்டு வர்றதுன்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல அனுபவம். உங்களுக்கு என்ன உங்களோட மனசும் ரொம்ப சுத்தமா நல்லா அமைதியா இருக்கும். அதே மாதிரி உங்களோட இயற்கையான காத்தும் சுவாசிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல, ஏன்னா வாகனங்கள் எதுவும் அங்க வர்றது கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஓடுறதுனால கிடைக்கிற அந்த பயனும் இருக்கு. இது மூலமா பாத்தீங்கன்னாக்கா பொதுவா நிறைய பலன்கள் இருக்கு.
0: இதன் மூலமா இழக்கிறதுக்கு எதுவுமே
1: ஒண்ணுமே கிடையாது,
0: அடையிறதுக்கு தான் நிறைய.
1: ஆமா ஆமா.
0: இப்போ இதில் அந்த 15 கிலோமீட்டர்லாம் ஒன்றிங்க, உங்களுக்கு அதில் மருத்துவ ரத்த பரிசோதனை எடுத்து பார்க்குறீங்க, அதில் உங்களுக்கு கணிசமாக முன்னாடி இருந்தது போல, மருந்து எடுப்பதற்கு முன்பு இருந்தது போல ஆனால் நிலை உங்களுக்கு வந்துருச்சு.
1: ஆமாம். இப்போ என்னென்னாக்கா இது மாதிரி ஓடி முடித்த பிறகு அதுக்கப்புறமா ஆஃப் மரத்தன் ஓடணும்னு போனோம். அதுக்கப்புறம் ஆஃப் மரத்தன் முடித்த பிறகு தான் நான் வந்து ரத்தம் வந்து எடுத்து பரிசோதனை பார்த்தேன். அப்போ பார்க்கும் போது நான் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சுகர் லெவல் எப்படி இருந்துச்சோ அதோட குறைவாக தான் இருந்தது.
0: மாற்றம்.
1: ஆமாம், அதுதான் அந்த மாற்றங்கள் தான் எனக்கு வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். அது உண்மையாகவே அது எனக்கு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அதனால தான் இந்த என்னோட அந்த அனுபவத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். இப்போ என்ன மாதிரி சில பேர் ஏதோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது
0: ரொம்ப பயன்படும்.
1: கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக
0: இந்த மராத்தான்குள்ள நீங்கள் போனதை பற்றி நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு பேசுவோம்.
1: கண்டிப்பா.
0: ஒரு பாடலை கேட்டுட்டு நீங்க அந்த மராத்தான்குள்ள போன அனுபவத்தை நம்ம பேசுவோம்.

0: நான் வழி மறிக்காதே.
1: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி நீங்கள் திரு சபா அவர்களோட நேர்காணல் இது, அதில் நீங்கள் அந்த உங்களுடைய விளையாட்டு ஆர்வம் எல்லாம் தொடங்கி அதிலிருந்து நீங்கள் எப்படி ஓட்டம் நடக்கலாம், அப்புறம் மெதுவாக ஓட ஆரம்பித்து 5 கிலோமீட்டர் 10-15 கிலோமீட்டர் ஓட ஆரம்பித்து ஹாஃப் மராத்தானுக்கு வந்ததில் நிறுத்தணும்.
2: ஆமாம்,
1: அந்த ஹாஃப் மராத்தான்ங்கிறதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? அதில் நிறைய படிநிலைகள் உண்டு, அதாவது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி
2: மாறக்கூடாது. அதே மாதிரி அதற்கான அந்த முயற்சிகள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தோம்னாக்க கண்டிப்பா நம்ம என்ன நம்மளோட இலக்கு என்னவோ கண்டிப்பா அடைய
1: முடியும். நீங்க சொன்ன மாதிரி அந்த இலக்கு மனசளவுல முதல்ல நம்ம உறுதிப்படுத்திடணும்.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா.
1: சரி, அது போல இந்த மராத்தானுக்கு நீங்க எப்படி உங்களை ஹாஃப் மராத்தானுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க?
2: இது வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களா நம்ம அவங்கவுங்களை தயார்படுத்திக்கிட்டோம். நம்ம இதுல குறிப்பா என்னன்னா வாரத்துல குறைஞ்சது ஒரு 3 நாட்கள் ஓடணும் அப்படின்றத வந்து நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அப்பதான் வந்து நம்மள தயார்படுத்திக்க முடியும். திடீர்னு நம்ம வந்து 21 கிலோமீட்டருக்கு கண்டிப்பா ஓட முடியாது. இப்போ வாரத்துல வந்து குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர்னு கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் நாங்கள் வாரத்தில் ஓடிடுவோம். அதில் இடைப்பட்ட நாட்களில் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் எக்ஸசைஸ், அது உடற்பயிற்சிகள். அது வந்து என்னென்னாக்கா நம்ம ஓடும் போது எந்த அதாவது எந்த இன்ஜுரி எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்லிட்டு அது தனியாக பண்ணுவோம். இது வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 மாதமாக நாங்கள் பண்ணிகிட்டே வந்தோம். இன்னொன்று முக்கியமான விஷயங்கள் வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள். அதில் வந்து குறிப்பாக ப்ரோட்டீன் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கணும், அதாவது நம்மளை தயார்படுத்திக்கும் போது. ஆனால் கடைசியாக அந்த ஆஃப் மராத்தானுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட கொஞ்சம் அதிகமாக கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் வந்துட்டு ஃபியூல் எனர்ஜின்னு ஓடுறதுக்காக. அதனால் கடைசி ஒரு வார காலகட்டத்தில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை தேர்ந்தெடுத்து அதை சாப்பிட்டுட்டே வந்தோம்னாக்கா நம்மளுக்கு தானாக உடம்புல அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். அதே தான் செஞ்சோம் நாங்கள் கரெக்டாக. நம்ம என்ன யோசித்தோமோ என்ன செய்யணும்னு நம்ம திட்டமிட்டோமோ அதிலிருந்து நாங்கள் எதுலேயும் எங்கேயுமே மாறலை. நாங்கள் அதுக்கு ஒரு வாரமும் ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வந்தோம்.
1: நினைவூட்டலுக்காக மறுபடியும் கேட்டுக்கிறேன், இப்போ முதல்ல 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வாரமும் 40 கிலோமீட்டர் ஓடணும்,
2: ஓடிடுவோம் நாங்கள்.
1: சரி, அதுக்கப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி
2: புரதச்சத்து
1: அதிகமாக இருக்கணும். அப்புறம் இதுக்கு நடுவில் வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த பலு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கிறீங்க, ஏன்னா வந்து தசை பிடிப்போ அல்லது ஏதோ ஒரு காயமோ அங்கே ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறது.
2: இது இப்போ ஒரு நாள் வந்து ஓடுறது, ஒரு நாள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அந்த மாதிரி மாறி மாறி பண்ணிகிட்டே இருப்போம். தொடர்ச்சியாக ஒரே ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு முறை 10 கிலோமீட்டர், 1 முறை 5 கிலோமீட்டர், 1 முறை 15 கிலோமீட்டர், அந்த மாதிரி மாறி மாதிரி தான் நம்மளை தயார்படுத்திப்போம் ஓடி ஓடி. அதே மாதிரி அதான் ஓடும் போது வந்து நம்மளுக்கு அந்த புரதச்சத்து வேணும் கண்டிப்பாக. அதனால் அது இருக்கிற உணவாக பார்த்து நம்ம சாப்பிட்டு நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம்.
1: அப்புறம் மனதளவில் தயார்படுத்திக்கிறது தான் நண்பர்கள்,
2: அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது முத நம்ம அதான் மைண்ட் செட்டுன்னு சொன்னேன் நான். அதை வந்து மனதளவில் நம்ம தயார்படுத்திக்கிட்டு இதுதான் செய்ய போகிறோம், இப்படி தான் செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து நம்மளே திட்டமிட்டு மனசுக்குள்ள நல்ல ஆரோக்கியம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக அதிலிருந்து மாற மாட்டோம்
1: முடியும். இப்போ அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறீங்க, அது போக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது, இது போக இதில் ஏதாவது வந்து குறிப்பிட்ட ஆலோசனைகள் ஏதாச்சும் இருக்குமா? இந்த ஏற்கனவே ஒருத்தர் போனவர் உங்களை வழிகாட்டினாருன்னு சொன்னீங்க, ஹாஃப் மராத்தான் பண்ண ஒரு நண்பரே உங்க கூடயும் வந்தார், அவர் வழிகாட்டுதல் பண்ணார். இப்போ இதில் இந்த அங்கே ஏதாவது காயம் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக செய்கிறது, இது போன்ற முன் எச்சரிக்கை செயல்கள் ஏதாவது, இப்போ இது கூட நண்பர்கள் ஏதாவது நிகழ்ச்சி கேட்குறவங்க வந்து பங்கெடுத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கான பயிற்சிக்காக கேட்குறேன், ஏதாவது இந்த ஒரு அட்வைஸ் மாதிரி ஏதாச்சும் இப்போ டாக்டர்ஸ் அட்வைஸ் ஏதாவது இதுக்கு மாதிரி வாங்கணுமா?
2: இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. ஆனால் வந்து எல்லாராலையும் ஓட முடியுமான்னு முதல்ல தெரியாது. அவங்கவுங்க உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்து தான் இந்த ஒரு முடிவை முதல்ல எடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம முதல் ஒரு கிலோமீட்டர் ஓட ஆரம்பித்த பிறகே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்குதா இல்லையா, நம்மளால் வந்து 5 ஓட முடியுமா 10 ஓட முடியுமா அப்படின்றது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு புரிதல் வந்துடும். என்னோட அறிவுரை என்னன்னாக்கா, அவங்க முடிஞ்சாக்கனா செய்யலாமே ஒழிஞ்சு, நானாக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னாக்கா, நம்ம உடம்புல வந்து 100% வந்து எனர்ஜி இருந்தாலுமே நம்மளோட மைண்டு வந்து எப்பயுமே ஒரு 20% பயன்படுத்தின பிறகே வந்து போதும் நிறுத்திக்கும்னு சொல்லும்.
1: சரி,
2: நம்ம அதை தாண்டி போனாதான் வந்து நம்மளோட இலக்கை அடைய முடியும். ஆனால் இந்த விஷயம் வந்து எப்படின்னாக்கா, அவங்கவுங்களா தான் முடிவு எடுக்கணும். இப்போ எல்லாருக்குமே வந்து ஓகே கால் ரொம்ப வலிக்குது நின்றுடு ஓடாத அப்படின்னு நம்ம அவங்கவுங்களுக்கு அவங்களோட மைண்டு சொல்லும்.
1: ஆனால் தாண்டதான் செய்யணும்,
2: அது தாண்டாதான் நம்மளோட இலக்கை அடைய முடியும். எந்த ஒரு விளையாட்டு எந்த ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பாயிண்ட்டை பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணால் தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். அதில் இதுவும் ஒன்று.
1: ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும்,
2: அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இப்போ சில பேருக்கு
1: என்னால் முடியலப்பா அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும், மற்றவங்க அதை இது பண்ணக்கூடாது.
2: இன்னொன்று, இப்போ ஒரு 40 மேலே ஆயிடுச்சுனாலே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதுகு வலி, மூட்டு வலி அப்படி இப்படின்னு நிறையா பிரச்சனைகள் வருது. அது அவங்க எப்படி மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது வந்து அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு செயல் மூலியமாக தான் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அது இப்போ நான் வந்து இதெல்லாம் பண்ணும்போது என்னோட வயசு வந்து இப்போ 50. எனக்கு என்னன்னாக்கா, என்னால் இது பண்ண முடியுது அப்படின்னாக்கா, என்னோட வயசில் கம்மியாக இருக்கிறவங்கலாம் இன்னும் தாராளமாக பண்ணலான்றது வந்து என்னோட எண்ணம். அவங்க ஒன்றே ஒன்று அவங்க மனசில் என்ன சொல்லுது அதை வந்து தாண்டி இல்லை நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணத்தோடு பண்ணாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக இலக்கை அடைய முடியும்.
1: அதே மாதிரி முதல் தடவை ஓடும் போது அவங்களால முடியுதான் அவங்க பார்க்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் முத முதல்ல ஓடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி மூச்சு அரைச்சது முடியலன்னு நினச்சது உண்டா?
2: கண்டிப்பாக முத முதல் 5 ஓடும் போது இடையில வந்து நான் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் நடந்திருக்கேன், ஏன்னா ஓட முடியல அப்படின்ட்டு அவ்வளோ மூச்சு அரைச்சது. அது ஓடுறதுக்கு முக்கியமாக 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட அந்த இருதய துடிப்பு, அது வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணணும். அது வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 140 மேலே போது கொஞ்சம் மெதுவா ஓடுறது நல்லது. சில பேருக்கு வந்து 160-180 எல்லாம் இதய துடிப்பு போகுதுனாக்கா அவங்க எல்லாம் தொடர்ச்சியா ஓடக்கூடாது, அது நல்லதில்லை. குறிப்பா இதுல தெரிஞ்சுக்க, நம்மள உடம்ப தயார்படுத்திக்கிறதுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு அதாவது இதய துடிப்பை வந்து சீரா வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம உடம்ப வந்து நம்மளே தயார்படுத்திக்கிட்டு எந்த வலிகள் எந்த பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஓடுறது.
1: அப்படி வந்தால் அதை எப்படி சரி செய்யறதுங்கிறது அவங்களே தெரிஞ்சுக்கணும்.
2: ஆமாம், அவங்களே
1: சின்ன வழி இருந்துச்சுன்னா அவங்க அதை எப்படி சரி பண்ணிட்டு மேற்கொண்டு இந்த இதை எப்படி தொடரலாங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்கணும்.
2: ஆமாம், கண்டிப்பாக.
1: சரி, இப்படி எல்லாம் தயார் பண்ணி அந்த நீங்கள் இப்போ சமீபத்தில் போனால் அந்த ஹாஃப் மராத்தானுக்கு போனீங்க.
2: ஆமாம்,
1: அதில் நீங்கள் போய் அதுக்கப்புறம் நீங்க அடைந்த அந்த நிறைவு மனசளவுலயும் சரி செஞ்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும், அதே போல உங்களுக்கு அந்த ரத்த பரிசோதனையில தெரிஞ்ச மகிழ்ச்சியான இதுவும், அதையும் நம்ம வந்து ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம மேலும் பேசலாம்.
2: சரி, ஓகே.

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி திரு சபா அவர்கள்ட்ட நேர்காணலில், நீங்கள் உங்கள் பயணத்தில் வந்து ஓட்டம் எந்த அளவுக்கு பங்களிச்சது, அது இப்போ சமீபத்தில் நீங்கள் சேர்ந்த ஹாஃப் மராத்தான் வரையும் வந்து நிறுத்தியிருக்கோம்.
1: ஆமாம்.
0: இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் விளையாண்டுருக்கிறேன் பேட்மிண்டன், ஸ்குவாஷ்லாம் விளையாண்ட, ஆனால் இதில் வந்து ஒரு நிறைவு இருந்தது. காரணம் அதில் நீங்கள் போன பாதையாக கூட இருக்கலாம், நீங்கள் தேர்ந்தெடுத்த சூழல், இயற்கையில் ஓடினதை அதில் கிடைக்கிற நிறைவு ரொம்ப அலாதியானது, அதனால புரிஞ்சுக்க முடியுது. சும்மா வாக்கிங் ட்ராக்ல ஓடுறதுக்கும் அதுவும் ஒரு புத்துணர்ச்சி, சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த ட்ரக்கிங் இருக்குல்ல, இந்த இது மாதிரி காட்டு பாதைக்குள்ள ஓடிட்டு வந்தா அதில் கிடைக்கிற ஒரு நிறைவு வந்து அது அலாதியானது.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: அது மாதிரி நீங்கள் போய் பயிற்சி செஞ்சு அப்புறம் ஹாஃப் மராத்தானுக்கு எப்படி பயிற்சி பண்ணணும்னா சொன்னீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ நீங்கள் போன ஹாஃப் மராத்தானை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் நீங்கள் போயிட்டு வந்த ஹாஃப் மராத்தான்.
1: சமீபத்தில் தான் நாங்கள் ஒரு 4 பேர் இங்கே பிரிஸ்பெயின்லேருந்து கிளம்பி சன்ஷைன் கோஸ்ட், அதாவது அலெக்சாண்டர் ஹெட்லேண்ட்ன்ற ஒரு இடத்துல வந்து ஹாஃப் மராத்தன் போயிட்டு வந்தோம். அங்கே கிட்டத்தட்ட 16,500 பேர் பங்கேற்றிருந்தாங்க. அங்கே ஒரு திருவிழா கூட்டம் போல இருந்துச்சு. 16,500 பேர் ஒரு திருவிழா போல இருந்தது.
0: ஏன் வந்து அதுக்குள்ள போனா ஒருத்தர் நிறுத்த மாட்டான்னு பின்னாடி வர தள்ளியே அந்த நிறைவு கோட்டு கொண்டு வந்துருவாங்களே.
1: ஆமா. இந்த நேரத்தில் வந்து நான் என்னோட நண்பர்கள் தனா ஆனந்த் ரெண்டு பேருமே இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வந்து நான் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்கிறோம்.
0: நீங்கள் இந்த நிகழ்ச்சி பேசும்போது சொன்னீங்க உங்களுக்கு இந்த ஓட்டத்தில் வந்து உங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது வந்து உங்களோட நண்பர் யுகேஷ்.
1: யுகேஷ், ஆனந்த், தனா.
0: முதல்ல யுகேஷ் நீங்க, அப்புறம் ஆனந்த், தனா வந்து எங்களுக்கு பெரும் மாரல் சப்போர்ட்டா, மனதளவில் பெரிய துணையாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. வணக்கம் தனா.
2: வணக்கங்க. வணக்கம். நன்றி.
0: வணக்கம் ஆனந்த்.
3: வணக்கம் சங்கர்.
0: இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஏறக்குறைய நிறைவுக்கு வந்துட்டோம். ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து இப்போ நீங்கள் போன இந்த ஹாஃப் மராத்தான் ஷோவை பற்றி தனியாக ஒரு ஃபுல் ஷோ கொடுத்துருவோம். ஏன்னா அது நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினப்போ நீங்கள் அதில் இருந்த முறையான பயிற்சி, அதில் நீங்கள் எடுத்துக்கிட்ட உழைப்பு, பங்களிப்பு, நீங்கள் அதில் ஓடின உழை எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு அதில் உங்களுக்கு இருந்த மகிழ்ச்சியும் ஒரு கும்மாளமும் இருக்குல்ல, அதை தனியாக ஒரு ஷோவாக கொடுக்கணும்.
2: கண்டிப்பாங்க.
0: அப்படிங்கிற எண்ணம் ஒன்று.
2: கண்டிப்பா.
0: அதுல சபா சொன்னது போல இது வந்து ஒரு பகிர்வு, அனுபவ பகிர்வு தான் இது.

0: பரிந்துரை கிடையாது. ஆனால் தயவு செய்து இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதில் சபா சொன்னது போல் இதில் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் நல்ல ஒரு உள நிலையை அடைவீங்க. அதே போல் இப்போ இந்த நிகழ்ச்சியை நான் சொன்ன போல் நிறைவுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த எண்ணிம குறிக்க நிகழ்ச்சியில் நம்ம இதோட நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இப்போ போன இந்த சமீபத்தில் நீங்கள் போன அந்த ஹாஃப் மராத்தானை பற்றி திரு தனா அவர்களும் திரு ஆனந்த் திரு சபா மூணு பேருமா சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நம்ம வழங்குவோம்.
1: கண்டிப்பாக
0: இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நிலையத்துக்கு வந்து வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி திரு சபா அவர்கள்.
2: உங்களோட நிகழ்ச்சியை வாய்ப்பு கொடுத்ததுக்கு
0: ரொம்ப நன்றி. இன்னொன்று, உங்களோட பயணத்தை கேட்கவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிட்ட முறை, இதை கேட்குறவங்களுக்கு இது ஒரு ஏதோ ஒரு வகையில் உந்து சக்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
2: மிக்க மகிழ்ச்சி.
0: ஏன்னா இது நிறைய ரிலேட்டபுளாக நீங்கள் சொன்னீங்க, உங்களுடைய பெயினையும் சரி இதெல்லாம் ரொம்ப ரிலேட்டபுளாக சொன்னது. கேட்குறவங்களுக்கு ஒரு இதை நம்மளும் முயற்சி பண்ணி பார்ப்போன்றதுல ஒரு சக்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் நம்ம சொன்னது போல் இதோடைய தொடர்ச்சி திரு தனா திரு ஆனந்த் திரு சபா அவர்கள் மூணு பேரும் திரு யுகேஷும் இருந்தார். அதில் இந்த நிகழ்ச்சியில் அவரால் கலந்துக்க முடியல. நீங்கள் மூணு பேருமா சேர்ந்து உங்கள் அனுபவத்தை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் போகிறதுக்கும். அடுத்த எண்ணிம குறிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடைபெறுவது
2: சபா
0: சங்கர் ஜெயபாண்டியன். நன்றி, வணக்கம்.

ஒரு பங்கீடு புகவிடுமென் சவ்வை என் மனது தைரிய வரம் வைத்து உன் பாதியில் நகராமல் பறந்து போய் விடியல மறந்து கவலையை துறந்து எழுந்து மீண்டும் நடந்து வளர்ந்து வரவழி தேடு துணிந்து விருந்தை மறந்து செயல்படு கிடைக்கும் உனக்கு விருது அது புரிந்து நடந்து நல்லதை தேடு தொடர்ந்து கீழே விழுந்ததை மறந்து கண்டு மற்றவன் திருந்த வேண்டும் அதுவும் வாழ்க்கையில் உண்டு தொண்டு தொட்டு வந்த காலம் அரசன் மந்திரி ஆண்டு நேரம் ஒவ்வொரு ஆட்சி நமக்கு நல்ல பாடம் இது கைமாறும்.